கௌசல்யவர சூக்தி கர்ப்பமௌட்டன் கதா ராகுடு தேவுடை ரமண காந்தி கௌசல்யவர சூக்தி கர்ப்பமௌட்டன் கதா ராகுடு தேவுடை ரமணி காந்தி சீதாசுதாத జనకి పెంచుట కదా